0: ஜெச்செச் நா மறக்க பெறுவாங்க.
1: Yo, with Michael Hing.
2: I'm importing a pest.
3: A dead pest.
2: A dead pest in a Ziploc bag.
1: On Double J.